நகலம்மாவே லாலுக்கோ லாலுக்கா நிறந்தாலை லாடிவே லாலுக்கோ லாலுக்கா குத்தரு நிறம்மாவே லாலுக்கோ லாலுக்கா நிறந்தாலை லாடிவே.